கஸ்தூரி குறி தொட்டு கசவு முண்டொடுத்திட்டு கனி தீபம் கொளுத்துந்த பொன் புலரி சல்லாப கிளிகளுக்கு பா.